இது மொரிஷியஸ் வானொலி நேர்களுக்கு அன்பு நிறைந்த இனிய இனிய புதன்கிழமை மத்திய வணக்கம். மொரிஷியஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை, உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி

0: நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: புதன்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஆனி மாதத்தின் 3ஆம் நாள்.

உங்கள் மத்திய நிகழ்ச்சியில் பெரும்பாலும் பக்தி பாடலோடு தொடங்கும். மிக பழமையான ஒரு பாடல். ஆம், பழமை வாய்ந்த கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல். கண்ணா கருமை நிற கண்ணா.

இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. அதனை தொடர்ந்து நீங்கள் எம்மோது இருந்து அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் ரசித்து கேட்கலாம். ஆம், இந்த மத்திய வேளையில் இனிமையான தமிழ் இன்னி

0: வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி. இன்றைய குரல் நடுவு நிலைமை, இம்பார்ஷாலிட்டி அண்ட் எக்விட்டி. கேடு வழியான் என்பது அறி தன் நெஞ்சம் நடு ஒரு இல்ப இல்ல செயன். ஒருவன் தன் மனசாட்சிக்கு விரோதமாக நடுவு நிலைமையை விட்டு நீ இல்லாதவற்றை செய்ய துணிந்தாள் என்பதை அவன் தான் மனதாலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ், யோர் ஓன் கான்ஷியன்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ வார்னிங் சிஸ்டம். த வெரி மொமெண்ட் யூ இன்டென்ஷனலி சூஸ் டு பி அன்ஃபேர் டு பெனிஃபிட் யோர் செல்ஃப், யூ ஹாவ் இனிஷியேட்டட் யோர் ஓன் மொரல் அண்ட் ப்ராக்டிக்கல் லாஸ். இதோ இக்குறப்பாக்களை கேட்போமா? ஆம், நடுவு நிலைமை.
1: நடுவு நிலைமை
2: L'impartialité, qui consiste à agir avec équité envers les trois catégories, amis, étrangers, ennemis, est une des vertus principales.

0: traiter la marchandise d'autrui comme si elle était la sienne propre et l'attitude correcte du marchand.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி இது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

நாம் தேடும் செவந்தி பூவிது இசைஞானி இளையராஜாவின் அவர்கள் இன்ப வெள்ளம் பாடல். அவர்கள் தாமே பாடும் பாடல் இது.

அருமையான பாட்டுக்கு குரல் கொடுக்கின்றவர் இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி ஆகிய

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இது வரும் இந்த பாடல் மழையில் நனைந்த மல்லிகை பூவை காற்றுள்ள வரை படத்தில் பிரபலமான தமிழ் திரைப்பட பாடல்

இந்த வரிகள் ஒரு கவிதை நயமிக்க தொடராகும். இலக்கியத்திலும் காடலிலும் மழையில் நனைந்த மல்லிகை பூவின் மேன்மை, அழகு மற்றும் புட்டுணர்ச்சி பெண்களின் கூண்டல் அல்லது அழகை வர்ணிக்க கவிஞர்கள் பயன்படுத்துவார்கள்.

தலை ஆத்துற ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான சொல்ல மறந்த கதை திரைப்படத்தில் இதுவும் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பிரபலமான ஒரு கிராமிய பாடலாகும்.

0: மகளிரே, உங்கள் வீட்டுக்குறிப்பு அதாவது சமையலறை, சமையலறை என்பது சமையலை எளிதாக்கும், சுவையை அதிகரிக்கும் அல்லது பொருட்களை பாதுகாக்கும் அல்லது தந்திரங்களை குறிக்கிறது. சமையலறையை சுத்தமாகவும் சுவையான உணவுகளை தயாரிக்கவும் இது உங்களுக்காக இக்குறிப்புகள். எறும்புகள் தடுக்க சர்க்கரை டப்பாவிலிருந்து அல்லது 3 கற்பூரத்தை காம்ஃப் துணியில் கட்டி போட்டு வைத்தால் எறும்பு வராது. சாம்பார் மணமாக இருக்க, சாம்பார் இறக்கும் போது சிறிது வெந்தயம் மற்றும் பெருங்காயத்தை வறுத்து பொதி செய்து சேர்த்தால் சாம்பார் மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். துணிகள் பளிச்சிடு. சமையலறை மற்றும் கை துடைக்கும் துணிகளை வெடுவெடுப்பான நீரில் ஷாம்பு அல்லது சோப்பு சேர்த்து அலசினால் அழுக்குகள் எளிதில் நீங்க பளிச்சென்று இருக்கும். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி எமது மொரிஷஸ் வானொலியில்.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.

இன் சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள். ஆம், மெல்லிசையை கேட்டு உங்கள் மத்தியத்தை நீங்கள் நிச்சயம் ரசிப்பீர்கள்.

കേട്ട പാട്ടുക്ക് കുറൽ തന്റെവർ എസ് പി ചരൺ അവർക്കൽ. ഇക്കാല പടത്തിൽ വന്നുള്ള ഒരു പാടൽ പൊന്നിയൻ செல்வம். இரண்டு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற செவ்வியல் பாடலாகும். புகழ்பெற்ற ராகம் அதனா. ஆம், அதனாவை அடிப்படையாக கொண்டு இசைப்புயரகமான் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த பாடல்.

வீர ராஜ வீர சூர தீர சூர வீரர்களின் மன்னனை மிகுந்த துணிச்சல் மற்றும் வலிமை கொண்ட மாவீரனே, ஒரு போதும் தோல்வியடையாத சோழ வீரனே, இந்த முழு உலகமும் சிறந்து வாழ வழி நடத்துபவனே.

மிக அருமையான ஒரு பாடல் இது. ராஜராஜ சோழனின் வீரத்தையும் ஆளுமையும் அவனது அன்பையும் போற்றி பாடும் விதமாக எழுதப்பட்டுள்ளது.

2023 வெளிவந்த சிறந்ததொரு பாடல் இது. இந்த பாடலின் காட்சி மற்றும் இசையை கேட்பது ஓர் சிரிப்பான அனுபவமாக இருக்கும்.

நிச்சயமாக இந்த பாடலையும் நீங்கள் கேட்டு கேட்டு ரசிப்பீர்கள். த ஃபேமிலிஸ்தா படத்து பாடல் எமது நிகழ்ச்சியில் முடித்து வைத்த பாடல் இது. உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமித் அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: रेडियो मॉरिशस
1: 800 किलो हर्ट्ज पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस।
2: இசை அறுவை புவனேஸ்வரியோடு
3: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையோடும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இசை பயணத்தில் ஒன்றாக இணைவோம். இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியை இறைவனின் திருநாமம் ஒலிக்கும் ஒரு இனிய பக்தி பாடலுடன் ஆரம்பிக்கிறோம். இந்த மாலை உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அமைதியும் அருளும் நிறையட்டும்.

மாலை சூரியன் தனது பயணத்தை நிறைவு செய்து இரவிற்கு வழிவகுக்கும் இந்த அழகான தருணத்தில் இசை நம் மனதிற்கு ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. ஒரு நல்ல பாடல் சில நேரங்களில் ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நமக்குள் எழுப்பிவிடுகிறது. அந்த இனிய உணர்வுகளை தர வரும் அடுத்த திரைப்பாடலை கேட்போமாக.

வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும். மகிழ்ச்சிக்கும் ஒரு பாடல், நினைவுகளுக்கும் ஒரு பாடல், கனவுகளுக்கும் ஒரு பாடல். இசையின் அதிசயம் என்னவென்றால் அது ஒவ்வொருவரிடமும் வெவ்வேறு கதைகளை பேசுகிறது. உங்கள் நினைவுகளை வருட வருகிறது அடுத்த பாடல்.

இறைவனின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலோடிகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்போம். நீங்கள் வீட்டிலோ, பயணத்திலோ அல்லது வேலை முடித்து ஓய்வு கொண்டிருக்கும் நேரத்திலோ இந்த இசை உங்களுக்கு இனிய துணையாக இருக்கட்டும். இதோ அடுத்த இனிய பாடல்.

வானில் நட்சத்திரங்கள் மின்ன தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களை போல சில பாடல்கள் காலங்கடந்தும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் அலுப்பு தராத இசைகள் நம் வாழ்வில் அழகான நினைவுகளை மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம்.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.

0: வாடா என்னது ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன் அம்மா வேற இருக்காங்க நீ வேற பாட்டலோட குடிச்சிட்டு வர வர
1: அம்மா உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க என்ன மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா
0: கரெக்ட் அப்படியே பார்த்தால காலையில மறந்துப் போறாங்க கொண்டா
1: இருக்கு இருக்கு
0: ஒளிச்சு வச்சிட்டு வரப்பா
1: ஊத்திட்டு வர கூடாது